0: சூப்பர் மச்சி.
1: தங்காச்சி தங்காச்சி எங்க வீட்டு தங்க சிலைய உன் கையில தந்தாச்சி.
0: சூப்பர் மச்சி.